பொத்தே கீழா அடவுல தரிசி மிக்கி மாறி கோயா கருத்த காலி போயா நில்ல ஜப்பனாசி துபை பனாசி துபை பனாசி நகர மாஜாவரியா காவலா கிருஷ்ணாசி நகர மாஜாவரியா காவலா கிருஷ்ணா.